0: நான் பெருமாள் பேசுறேன். என்னடா பிரச்சனை? செல்வத்துக்கிட்ட கொடுத்த பணத்தை கேட்ட அவன் நாடார கேளுங்கிறான். நான் கொடுத்த பணத்தையெல்லாம் நீதான் கைகாரியம் பண்ணிட்டேங்கிறான்.
1: ஐயோ பாவம், ஞான் கைகாரியம் செய்தா? முதலாளி அவன் பரையிறது பச்சக்கள்ளவா? முருகனான சத்தியம், அதில் இருந்து சில்லி காசு ஞான் எடுத்துல
2: அவன் தனியான அதொக்க தூர்த்தடிச்சது.
1: அல்ல அவன் அக்கௌண்டில் ஞான் எங்க பணம் எடுக்கும் என் முதலாளி?
2: எல்லாம் அவன் களியா?
0: கேட்டியா? நாடா சொன்னதை கேட்டியா? இப்ப என்னடா சொல்ற?
3: பெருமாளை இது சதியா? அவன் பறஞ்ச சத்தியம் இல்ல. எந்தாண்டு வாஸ்தவன் அவன் இவட கொண்டு வந்து ஏன் பறைப்பிச்சுரா?
0: சீ, வாயம் போடுற. ரெண்டு பேரும் சேர்ந்து காசை வாங்கி கிசியில போட்டுட்டு எனக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன என்ன கேட பயன் நினைச்சிட்டு இருக்கிறியா நீ? லீகலா உனக்கு எனக்கும் தான் இடபாடு. நாடார் வெறும் இடநடக்காரன், மாமா பையனாவன். எனக்கு நீ போதும். உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தா நீ கூப்பிட வேண்டிய அத்தனை பேரையும் கூப்பிட்டுக்க. உனக்கு தீர்க்காயசி இருந்தா இந்த பெருமாளுக்கு வர வேண்டிய பணம் கடவுள் ரூபத்துல யாராவது கொண்டு வந்து தரும். இப்படி போ.
4: நான் மாணிக்கம், ராய மாணிக்கம்.
0: என்ன வேணும்?
4: வந்த செல்வன் வேண்டிட்டான். அவன் எந்த அண்ணியனான? எனக்கு அவனை வேணும்.
0: அணியனோ அண்ணனோ அது இந்த பெருமாளுக்கு விஷயம் அல்ல. பணம் அதுதான் முக்கியம். அதை யார் கொடுக்கறாங்களோ அவங்க அவனை கூட்டிட்டு போனான்.
4: எல்லாம் கூட மொத்தத்தில் எத்தனை வரும்?
0: வட்டி சேர்த்து மொத்தம் 2.5 கோடி. முடியுமா?
4: இப்ப காயலாயிட்டு 50 லட்சம் அங்காட்டு தரும். வாக்கி பத்திரத்தில் எழுதி தரும்.
0: பத்திரம்னா?
5: அதான் ப்ராமிசரி நோட் தான் சொல்றாரு.
0: ஓ, ப்ராமிசரி நோட்டா? போதும் போதும், தாராளமா போதும்.
4: அங்காட்டு எழுதி கொடுக்குறே.
0: கடவுளே, இவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டியே. சார், ஒரு சைன் பண்ணுங்க.

0: மாணிக்கம், நீங்க தான் அன்பார்ந்த பெரிய அண்ணன். உட்காருங்க உட்காருங்க.
1: ஆத்தியாவனே விழிக்கு
0: தம்பி. செல்வா வாங்க தம்பி, உங்க அண்ணன் வந்திருக்காரு.

0: சமணத்தில் எத்திரையுமோதினி மோதத்தோடே உத்ராடத்னால ஸ்தமனத்தில் எத்திரையுமோதினி மோதத்தோடே
1: தெக்கன் தெக்கன்